0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 378வது தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள், ஸ்ரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது ஆத்மார்த்த அனுபவங்கள் நிகழ்ச்சி. இன்று தம்முடைய தெய்வீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள சென்னை சுந்தரம் பஜனை குழுவினைச் சேர்ந்த சாய் சகோதரர் திரிமூர்த்தி அவர்கள் ரேடியோ சாய் நிலையத்திற்கு மிக்க ஆவலுடன் வந்துள்ளார்கள். கேட்போம் இப்பொழுது அவர்களுடைய ஆத்மார்த்த அனுபவ உரையாடலின் முதல் பாகத்தினை. சாய்ராம் திரிமூர்த்தி.
1: சாய்ராம் அண்ணா,
0: உங்களை ஆத்மார்த்த அனுபவ உரையாடல் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய அழைப்பினை ஏற்று ரேடியோ சாய் நேயர்களிடம் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இசைந்தமைக்கு மிக்க நன்றி.

0: உங்களுடைய குடும்ப பின்னணி, இந்த பயணம் எப்படி ஆரம்பித்தது, உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட மேம்பாடு, அதாவது ஹியூமன் வேல்யூஸ் போன்ற விஷயங்களை இந்த உரையாடல் மூலமாக பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய இந்த பயணம் எப்படி ஆரம்பித்தது, அதிலிருந்து தொடங்கலாம்.
1: சரிரா அண்ணா, எனக்கும் ரொம்ப அளவு கடந்த ஆனந்தமும் சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி சுவாமி பத்தி சுவாமியோட மெசேஜ பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க கூப்பிட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இதை பத்தி சொல்லணும், சுவாமி பத்தி சொல்லணும் அப்படின்ட்டு. முதலாவதா வந்து நம்ம சுவாமியோட பிரேயரோட ஆரம்பிப்போம். இந்த பிரேயர் சுவாமிக்கு, என்னுடைய மிக பணிவான வணக்கத்தையும் சாஷ்டாங்க நமஸ்காரத்தையும் நம் அன்பு தெய்வமான சாய் மாதாவின் பொற்பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். என் அன்பார்ந்த சாய் சகோதர சகோதரிக்கும், பெரியவர்களுக்கும், இந்த சாய் குழுவினர் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சி கேட்கும் பல சாய் பக்தர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தை சாய்ராமம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றே வருகினும் தீதே விலகினும், நான் அறிவதும் ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம், எனக்கு உள்ளவெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். அழியாத குணக்குன்றே, அருங்கடலே, இமவான் பெற்ற கோமளமே, என் சாய் மாதா, உன்னை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. ஜெய் சாய்ராம்.
0: இது வந்து அபிராமி அந்தாதிலிருந்து இந்த ஒரு செயலோட சொல்லிருக்கீங்க.
1: ஆமாண்ணா,
0: ரொம்ப நல்லா இருக்கு. நன்றே வருகினும் தீரே விலகினும்
1: விலகினும்
0: அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது.
1: எனக்கு உள்ள எல்லாமே நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அந்த மாதிரி, சுவாமி வாட் எவர் இஸ் மீ ஃபார் எவ்ரி திங் இஸ் யுவர்ஸ். சோ இந்த வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அடிக்கடி வெள்ளிக்கிழமை பூஜை தோறும் நான் இதை வந்து சொல்வேன் சுவாமிக்கு. சோ அதனால இங்க அந்த பிரேயரை சொல்லணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன்.
0: நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப கேட்பதற்கு ரொம்ப இனிமையா இருந்தது நீங்க சொன்னது.
1: சைரமண்ணா
0: சொல்லுங்க, உங்களுக்கு.
1: என்னுடைய பெயர் வந்து திருமூர்த்தி, என்னுடைய பெற்றோர் வச்ச பெயர். சுவாமி ஆனா என்ன வந்து திருமூர்த்தின்னு அழைப்பாரு. இது எப்போ நடந்ததுன்னா, சுவாமி ரெண்டாவது இன்டர்வியூல பேசும்போது, யூஸ்வலா சுவாமி வந்து எப்பவுமே வந்து இன்டராக்ட் பண்றதுக்கோசம் கேட்பாரு, அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் அந்தரியாமி. சோ சுவாமி முதல் கேட்டாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். எல்லாரும் என்ன வந்து வீட்லயும் ஆபீஸ்லயும் இல்ல ஸ்கூல் காலேஜ்லயும் மூர்த்தி மூர்த்தின்னு தான் கூப்பிடுவேன். சோ நான் சுவாமி கிட்ட சொன்னேன், சுவாமி என் பேர் மூர்த்தி அப்படின்னு. சுவாமி, ஏய் இல்லடா, உன் புது முழு பேர் சொல்லு அப்படின்னு சொன்னார் சுவாமி. சுவாமி திருமூர்த்தி அப்படின்னு, என்னுடைய பெற்றோர் வச்ச பெயர், அதனால திரிமூர்த்தி அப்படின்னு சொன்னேன். சுவாமி சொன்னாரு, இல்ல திரிமூர்த்தி அப்படின்னு சொன்னார் சுவாமி. சோ அதுல இருந்து நான் எப்பவுமே வந்து யாரு என் பேர் கேட்டாலும் திரிமூர்த்தின்னு தான் சொல்லுவேன், தவிர திருமூர்த்தின்னு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய சில இதுல இடங்கள்லாம் திரிமூர்த்தின்னு தான் நான் இப்பவும் வந்து அதை எழுதுறேன். சைன் பண்றதும் நான் இப்போ
0: திரிமூர்த்தின்னு
1: இது பண்றேன். இது எப்படி வந்ததுன்னா, நான் வந்து வேழக்கிழமை பிறந்தேன் சுவாமி குருவாரம்னால. என்னுடைய நட்சத்திரம் வந்து ஸ்ரவணம் நட்சத்திரம்,
0: திருவோணம்
1: திருவோணம்
0: திருவோணம் வந்து பெருமாள் நட்சத்திரம்,
1: பெருமாள் நட்சத்திரம்னா.
0: அதனால உங்களுடைய ஃபேமிலியில வந்து திருமூர்த்தி அப்படின்னு வச்சிருக்காங்க
1: வச்சிருக்காங்க
0: பகவான் அதை மாற்றி திருமூர்த்தி அப்படின்னு
1: அப்படின்னு சுவாமி ஸ்பிரிச்சுவல்.
0: அதுக்கு மேல அப்பீல் எதுவுமே
1: அப்பீல்.
0: சோ திருவுல இருந்து இப்ப திரிமூர்த்தி ஆயிட்டீங்க.
1: திரிமூர்த்தி
0: ரொம்ப சந்தோஷம். பகவான் இடத்துல நீங்க எப்படி வர ஆரம்பிச்சீங்க, அதை பற்றி?
1: முதலாவதாக பாத்தீங்கன்னாக்கா, என்னுடைய குள்ளு தாத்தா வந்து திரு ராஜா சார் சவலை ராமசாமி முதலியார். அவர் வந்து 1840 பிறந்தாரு. அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய வச்சு பாண்டிச்சேரியில பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சென்னை வர வேண்டிய சூழ்நிலை ஆனவனே சென்னைக்கு வந்தாரு. வந்த உடனே அவர் வந்து இந்த டைன்ஸ் கம்பெனியில கொஞ்ச நாள் வேலை பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு பிறகு அவர் வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே ஒரு துபாஷாயிட்ட, அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லயும் அவர் சேர்ந்து பணியாற்றினார். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிலாந்தரபிஸ்டா இருந்தாரு. அவர் மக்களுக்கு சேவை மனப்பான்மை உடையதுனால அவர் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் கட்டியிருக்காரு. ஒரு ஃப்ரீ சவுல்ட்ரி வந்து பார்க் டவுன் சென்ட்ரல் ஸ்டேஷன் எதிர்க்க அவர் வந்து கட்டியிருக்காரு.
0: அதாவது சென்னை சென்ட்ரல்
1: சென்ட்ரல்
0: ரயில் நிலையத்துக்கு எதிர்க்க,
1: மெட்ராஸ் சென்ட்ரல் எதிர்க்க கட்டியிருக்காரு. அது வந்து என்னன்னா, மக்கள் வந்து அங்க தங்கறதுக்கு வேண்டி, சாமானிய மக்கள் வந்து தங்கறதுக்கு முடியாது, வசதி இல்ல. அதனால இது ஒரு இலவச இடமா தங்க வேண்டியதுனால எல்லாருக்கும் சௌகரியமா இருந்தது.
0: இலவசமாவே இந்த விடுதி மாதிரி,
1: விடுதி மாதிரி தங்கறதுக்கு.
0: அதாவது நம்ம நார்த் இந்தியாலாம் கேள்விப்பட்டிருப்போம் தர்மசாலா அப்படின்னு,
1: தர்மசாலா
0: அந்த மாதிரி இதை கட்டி,
1: அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் இருப்பாவா அங்க. அங்க எல்லாருக்குமே வந்து இலவச உணவு கொடுத்துட்டு இருந்து இந்த மாதிரி ஒரு சேவை மனப்பான்மையா பண்ணிட்டு இருந்தாரு.
0: மிகப்பெரிய ஒரு புண்ணியமான செயல்
1: சாய்ராமன். சோ இப்போ இது தவிர ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு, ஒரு நாள் அந்த திருவத்தியூர் ராயபுரம் வழியா வந்துட்டு இருக்கும் போது, அவருடைய டோங்கால ஒரு பெரிய கிரவுட் அந்த ரோடு பக்கத்துல மகிலாஸ் எல்லாம் புடவைய விரிச்சு புடிச்சுட்டு ஒரு ஸ்கிரீன் மாதிரி நின்னுட்டு இருந்தா. அவங்க முகத்துல பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருந்தது. சோ இவர் தாத்தா வந்து என்ன சமாச்சாரம், இவங்களுக்கு எதனா வந்து ஒரு ஹெல்ப் வேணுமா, நம்ம எதனா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு, விசாரிச்சாரு. அப்போ சொன்னாங்க, ஒரு அம்மா வந்து பிரசவ வழியில துடிக்கிறாங்க, அதனால நாங்க எல்லாரும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு. ஏனென்றால் அங்க வந்து ஹாஸ்பிட்டலோ வேற எந்த ஒரு மருத்துவ வசதியும் இல்லை அந்த நேரத்துல. சோ அப்போ வந்து அவர் வந்து முடி பண்ணாரு, நாம வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவோம்னா. அதனால்தான் அந்த RSRM ஹாஸ்பிட்டல்னு அவர் தொடங்கி வைத்தார்.
0: ஓ, சென்னையில அந்த திருவத்தியூர்ல இருக்கக்கூடிய RSRM ஹாஸ்பிட்டல்,
1: RSRM
0: அது ரொம்ப பிரசித்தி பெற்ற மருத்துவமனை ஆச்சு அது.
1: ஆமாண்ணா,
0: பிற்காலத்துல அது ரொம்ப பிரசித்தி வாய்ந்ததாக மாறிவிட்டது.
1: ஆமாண்ணா,
0: அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணினது உங்களுடைய
1: குழுத்தாதா,
0: இந்த ராமசாமி,
1: ராமசாமி முதலியார்.
0: அதனாலதான் RSRM ஹாஸ்பிட்டல்,
1: RSRM ஹாஸ்பிட்டல்.
0: பேர்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து நீங்க வரீங்க, அதாவது ஒரு சேவை மனப்பான்மை இருக்கக்கூடிய இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வரீங்க அப்படின்னாலே அதுவே நீங்க செய்த ஒரு பாக்கியம் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொல்றதை கேட்கும்பொழுது. திருமூர்த்தி, இந்த ஆன்மீக பயணம், அதாவது பகவான் இடத்துல நீங்க எப்படி வந்தீங்க, பகவானை எப்படி நீங்க தெரிஞ்சுட்டீங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா?
1: பகவான் முதல் முதலா வந்து தெரிய வரத்துக்கு காரணம் என்னுடைய அப்பா கௌரி பிரசாத். அவர் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ல வந்து பணியாற்றி இருந்தார், டெவலப்மெண்ட் ஆபீசரா வேலை பண்ணிட்டு இருந்தார். அவருடைய கூட இருக்கிற வேலை செய்யற ஆபீஸ் நண்பர்கள் வந்து நிறைய பேர் சுவாமியோட டிவோட்டி. அவெல்லாம் வந்து கொஞ்ச நாளா சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கா. அப்போ சுவாமி பத்தி அப்பா கிட்ட வந்து சொன்னாரு, இந்த மாதிரி புட்டபர்த்தியில சாய்பாபா இருக்காரு, இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நடக்கிறது, சுவாமி தர்சனம் கொடுக்கறாரு டெய்லி அப்படின்னு. அப்பா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பர்சன்னால அவருக்கு ரொம்ப ஆசை போய் பாக்கணும்னு. ஏன்னா அப்பா யூஸ்வலா சேஜஸ் சயின்ஸ் கிட்ட எல்லாம் நிறைய பாத்திருக்கா, பெரியவா கிட்ட எல்லாம் போயிருக்கா. சோ அதனால சுவாமியை பாக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தாரு. அது வந்து எப்போ நடந்ததுனா, சுவாமியோட 50th பர்த்டேக்கு அவர் வந்து புட்டபர்த்தி போற அந்த வாய்ப்பு சுவாமியை வந்து கொடுத்தாரு. சோ அவங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா சேர்ந்து புட்டபர்த்திக்கு ஃபர்ஸ்ட் அதான் போனாரு. சோ அப்ப வந்து வீட்டுல சொன்னாரு, புட்டபர்த்தி அவ்வளோ நல்லா இருக்கு, எல்லாரும் வந்து மரத்தடியிலேயே வச்சுட்டு போறா, அவருடைய சூட் கேஸ் பேக் எல்லாம் பணமும் கூட வச்சுட்டு போவா, யாரும் எடுக்க மாட்டா, ஒரு யாரும் தொட மாட்டாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தெய்வீகமா இருக்கு சுவாமி. அன்னைக்கு 50th பர்த்டேக்கு ஹெலிகாப்டர்ல வந்தாரு. கேன்டீன் பார்த்தா சாப்பாடு அவ்வளோ வந்து தெய்வீகமா இருக்கு, அவ்வளோ அமிர்தமா இருக்கு அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து வீட்டுல சொன்னாரு.
0: புட்டபர்த்திக்கு போறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய லைஃப்ல. அதை வந்து உணர்ந்து அத அந்த விஷயத்தை எல்லார்ட்டையும் சொல்றது இருக்கு பாருங்க, அது அதை விட ஆனந்தம்.
1: ஆமா,
0: அந்த இடம் எப்படி இருந்தது, இந்த இடம் எப்படி இருந்தது, கேன்டீன் எப்படி இருந்தது, பகவானுடைய தரிசனம் எப்படி இருந்தது, பிரசாந்தி மந்திரம் எப்படி இருந்தது, இதெல்லாத்தையும் சொல்றோம் அப்படின்னாலே நம்ம அனுபவிச்சிருக்கோம்னு அர்த்தம்.
1: ஆமா, அது நேரடியா பாக்குற மாதிரி இருக்கு,
0: நேரடியா பாக்குற
1: மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு இதுவா இருந்தது, ஆனந்தமா.
0: நீங்க எப்பொழுது முதல் முதல்ல போனீங்க?
1: முதல் முதல்ல வந்து புட்டபர்த்திக்கு போறதுக்கு முன்னாடி சுவாமியை ஃபர்ஸ்ட் முதல்ல தரிசனம் பண்ணது வந்து சென்னையில. அப்போ வெங்கடமுனி சாரோடைய வீட்டுல சுவாமி யூஸ்வலா வருவார் முன்னெல்லாம். அப்போ அப்பா ஒரு நாள் வந்து சொன்னாரு, மெட்ராஸ்ல சுவாமி வந்திருக்காரு, நம்ம சாயங்காலம் போய் பார்க்கலாம், சுவாமி தரிசனம் பண்ணலாம், நீ ரெடி ஆயிரு அப்படின்னு சொன்னாரு. சோ நான் வந்து என்ன பண்ணேன், ரெடி ஆயிட்டு ஈவினிங் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்பா வருவாருன்னு சொல்லிட்டு. பூஜை ரூம் போயிட்டு பூஜையுடைய வேலையெல்லாம் அப்பா செய்ய வேண்டியதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் காத்திருந்தேன். ஆனா அப்பா வரவே இல்லை, நேரம் ஆனதுனால நான் முடிவு பண்ணேன் அப்பா லேட் ஆயிடுதுன்னு. சோ அவர் லேட்டா வந்த உடனே போய் கேட்டேன், என்னப்பா நம்ம போய் சாமி இன்னைக்கு தர்சனம் பண்ணலாம்னுமே நீங்க வரவே இல்லையே, ரொம்ப ஆர்வமா இருந்தேன் நானு சாமி பாக்கணும்னு, என்ன படத்துல தான் பாத்திருக்கேன், நேரடியா பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு. அப்பா சொன்னாரு, இல்ல சுவாமிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினேன், நாங்க உங்களை வந்து இன்னைக்கு தர்சனம் பார்க்க வரோம், உங்களுடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னு. சுவாமி எதுவுமே பதில் போடல அப்படின்னு அப்பாவுக்கு தெரியல அந்த டைம்ல. சோ நான் சொன்னேன், பூஜை ரூம்
0: அதாவது பதில்னாக்கா ஏதாவது ஒரு இண்டிகேஷன் அவர் எதிர்பார்த்திருக்காரு.
1: ஆமா சாய்ராம், இண்டிகேஷன் எதிர்பார்த்திருக்காரு. சோ தட் நம்ம போய் பாக்கலாம் அப்ப சுவாமிய அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். என்ன அப்பா நீங்க பூஜை பண்ணும்போது காத்தால நிறைய விபூதி எல்லாம் சுவாமி படத்து மேல போட்டிருக்கீங்களே, எதனால? அப்ப எனக்கு தெரியாது சுவாமி வந்து படத்துல இருந்தெல்லாம் விபூதி வரும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. சோ அப்பா சொன்னாரு, நான் பண்ணலையே, வா நம்ம போய் பாக்கலாம் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா சுவாமி படத்து மேலாம் விபூதி இருந்தது. அப்பதான் தெரிய வந்தது சுவாமி வந்து இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒரு கொடுத்திருக்காரு, இண்டிகேஷன் கொடுத்திருக்காரு. அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு, பார் சுவாமி எப்படி சொல்லியிருக்காருன்னு. நாங்க மறுநாளே போனோம், போய் சுவாமி தரிசனம் பண்ணோம். சுவாமி வந்து அப்பதான் கார்ல இருந்து வந்து இறங்கி சுவாமி வீட்டு உள்ள போறாரு. அப்போ அபயம் காமிச்சிட்டு சுவாமி ஸ்மைலோட உள்ள போனாரு. பாக்குறதுக்கு ரொம்ப முதல் முதல் தரிசனால சுவாமி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஆனந்தமா இருந்தது.
0: அது ஒரு
1: ஒரு கண்கொள்ளா காட்சி. அவருடைய நடை, அவர் அந்த அங்கி எப்படி நடக்கும்போது ஒரு இதுவோ, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருந்தது.
0: அது அவருடைய அந்த நடை இருக்கு பாத்தியடா, அது வந்து நம்மளால வர்ணிக்கவே முடியாது.
1: முடியாது,
0: அப்பேற்பட்ட ஒரு அழகு
1: கண்டிப்பா. அண்ணா
0: மெஜஸ்டிக் வாக்,
1: மெஜஸ்டிக் வாக்
0: நினைச்சு கூட பார்க்க முடியாது.
1: அந்த அழகு முன்னாடி பார்த்தது இல்ல, இந்த மாதிரியும் பார்த்தது இல்ல. ஒரு புதுமையா இருந்ததுனால நமக்கே ஒரு ஆனந்தம் சுவாமி பார்க்கும்போது, அந்த நேரடியா பார்வை, ஐ டு ஐ கான்டாக்ட், அதெல்லாம் ரொம்ப.
0: இது வந்து சென்னையில உங்களுக்கு நடந்தது, நீங்க அங்க பிரசாந்த் நிலையத்துக்கு எப்போ?
1: சுவாமி பிரசாந்தி நிலையம் முதல் முதலா கூப்பிட்டது வந்து எங்க வீட்டு பக்கத்துல நெய்பர் வந்து ஒரு பால விகாஸ் குரு, அவங்க சிஸ்டர்ஸ், அவங்க முடிவு பண்ணாங்க நாங்க புட்டபர்த்தி போறோம்னு. எங்களுக்கும் ரொம்ப ஆசையா இருந்தது. சோ அதனால நானு அம்மா என்னுடைய சிஸ்டர் மூணு பேரும் அவளோட சேர்ந்து நாங்க புட்டபர்த்திக்கு கிளம்பணும். அப்போ வந்து டைரக்டா பஸ் எதுவும் புட்டபர்த்திக்கு கிடையாது. சோ நாங்க பெங்களூர் போயிட்டு பெங்களூர்ல இருந்து பெனுகுண்டா, பெனுகுண்டாந்தாலே இறங்கி வேன்ல போயிருந்தோம். அப்போ நாங்க புட்டபர்த்தி வந்து ஒரு 6-7 மணி ஆயிடுச்சு ரீச் ஆறதுக்கு. உங்களுக்கு தெரியும் புட்டபர்த்தி ஃபங்க்ஷன்லாம், ஃபங்க்ஷன் சொன்னாக்கா ஒரு 5-6 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். சோ சுவாமி வந்து பூர்ணச்சந்திர ஆடிட்டோரியத்துல டிஸ்கோஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. ஹியூஜ் க்ரௌடு, அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பூர்ணச்சந்திர ஆடிட்டோரியம் பாக்குறேன். பாத்தீங்கன்னா ஒரு தூண் கூட இல்ல, ஒரு பில்லர் கூட இல்ல, பாக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர் தூண் இல்லாம எப்படி நிக்கிறது பகவானோட அனுகிரகமே. எங்க பாரு ஒரே டிவோட்டிஸ் மயமா இருந்தது அந்த பூர்ணச்சந்திர பக்கத்துல எல்லாம். சுவாமியோட டிஸ்கோஸ் ரொம்ப போயிட்டு இருந்தது. அவருடைய வாய்ஸ் கேட்கும் போது ரொம்ப ஆனந்தமா இருந்தது, ஒரு வைப்ரேஷன் கொடுத்தது, ஸ்பிரிச்சுவல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அந்த வார்த்தை, சுவாமியோட உச்சரிப்பு, அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தை கொடுத்தது. சோ இதுதான் என்னுடைய முதல் எக்ஸ்பீரியன்ஸ் சுவாமி பார்க்கும்போது. நாங்க புட்டபர்த்தியில
0: பொதுவா வந்து நமக்கு பிரசாந்தி நிலையத்துல என்டர் ஆகும் போதே இந்த ஒரு உணர்ச்சி வரும்.
1: ஆமா,
0: சோ அந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க வந்து அனுபவிச்சிருக்கீங்க.
1: ஆமா,
0: திருமூர்த்தி, இந்த உரையாடல் ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னீர்கள். உங்களுக்கு கிடைத்த 2வது நேர்காணலிலே பகவான் உங்களுடைய பெயரை, அதாவது திருமூர்த்தி என்ற பெயரை திருமூர்த்தி என்று மாற்றி திருத்தி வைத்தார், அருளினார் என்று. இது 2வது இன்டர்வியூல. முதலாவதாக கிடைத்த இன்டர்வியூல உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதை பற்றி.
1: முதல் முதல்ல சுவாமி வந்து இன்டர்வியூ வந்து முதல் வாட்டி எப்படின்னா, சிஸ்டருடைய வெட்டிங் ப்ரொபோசலுக்கு வந்து சுவாமி கிட்ட பிளஸிங்ஸ் வாங்கணும்னு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஆசை. சோ நாங்க முடிவு பண்ணோம், அப்பாவும் நானும் போயிட்டு சுவாமி கிட்ட அந்த ஹாரோஸ்கோப் காமிச்சு பிளஸிங்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நானும் அப்பாவும் கிளம்பணும் புட்டபர்த்திக்கு. நாங்க புட்டபர்த்தி போயிட்டு தர்ஷன்ல டெய்லி உட்காருவோம். சுவாமி வருவாரு, பாப்பாரு, நேரம் போயிடுவாரு, எதுவும் சொல்ல மாட்டாரு, எந்த பிளஸிங்ஸும் இல்ல. இப்படி போயிட்டே இருந்தது நாள், ஒரு 1 மாசம் ஆயிடுத்து. சோ எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தது. இப்படி நாள் போயிட்டு இருக்கு. நான் ஒரு மூணு நாள் தர்ஷனுக்கு போகல. அந்த தர்ஷனுக்கு போகாம பூரிச்சந்திர ஆடிட்டோரியம் பக்கத்துல ஒரு மேசன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. அங்க மணல்லாம் நிறைய கொட்டி வச்சிருந்தாங்க. நான் கோவத்துல போய் அந்த மணல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சேவை பண்ணிட்டு இருந்தேன்.
0: சோ உங்களுடைய சேவை வந்து ஒரு கோபத்துல ஆரம்பிச்சு
1: கோபத்துல ஆரம்பிச்சது. நான் வந்து கோபமா இந்த மணல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். ஆனா என்னுடைய மனசு எல்லாமே சுவாமி தர்ஷன் நடக்கும், இந்த நேரம் சுவாமி வந்திருப்பாரு, எல்லாம் என் தாட் எல்லாம் அந்த சேவை பண்ணும்போது அவர் மேலதான் இருந்தது. ஆனா இந்த இது நடந்துட்டேன்னா நான் தர்ஷன் போக கூடாது அப்படின்னு ஒரு மனப்பான்மை. இந்த மூணு நாள் ஆச்சு, நாலாம் நாள் என்னால முடியல, அதனால நான் தர்ஷன் திருப்பியும் போயிட்டேன். ஆனா இந்த பயத்தோட போன இந்த வாட்டி, ஏன்னா மூணு நாளா சாமி பாக்கலையே, அவருக்கு தெரியாது எதுவுமே இல்ல, அதனால சுவாமி என்ன சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி போனேன். அதே மாதிரி சுவாமி அங்க வந்து வந்தாரு, ஏய் மெட்ராஸ் உள்ள போ அப்படின்னு சொன்னாரு சாமி. நாங்க ரெண்டு பேரும் உள்ள போனோம். நாங்க ரெண்டு பேரும் தான் இன்டர்வியூல, வேற எதுவும் இல்ல. சுவாமி என்ன சமாச்சாரம், எனக்கு வந்து சுவாமி மேல ரொம்ப அம்மாவா இருந்து இவ்வளவு பண்ணிருக்காரு சுவாமி, எனக்கு ரொம்ப என்னுடைய சூல் அவ்வளோ அழுகுறது. சோ சுவாமி பார்த்தோடனே எனக்கு ரொம்ப அழுக வந்துடுது ஆனந்தத்துல. நான் அழுதுட்டே இருந்தேன், சுவாமி ஒரு வார்த்தை கூட வரல எனக்கு, சுவாமி பார்த்து ரொம்ப அழுதுட்டே இருந்தேன் நான். அப்போ சுவாமி வந்து பேட் பண்ணி ஒரு மதர் மாதிரி, மதர் ஆஃப் மதர் மாதிரி தட்டி கொடுத்துட்டே இருந்தார். அழுகாத அழுகாத நான் இருக்கேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதுக்குள்ள அப்பா பேசிட்டே இருந்த, சுவாமி இந்த மாதிரி வந்து என் பொண்ணுக்கு வரம் பாத்திருக்கேன், நீங்க தான் வந்து அனுகிரகம் பண்ணணும், நீங்க தான் பிளெஸிங்ஸ் பண்ணணும், நீங்க அப்ரூவ் பண்ணணும் சுவாமி அப்படின்னு, நீங்க பண்ணி வைக்கணும் சுவாமி. அப்ப சுவாமி சொன்னாரு, இல்ல இப்ப வந்து அக்டோபரு தசரா வருது, அதுக்கப்புறம் என்னுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் வருது, அதனால வந்து நிறைய வேலை இருக்கனால நீங்க சென்னையில பண்ணிடுங்க, பையன் நல்ல பையன், நீங்க பண்ணிடலாம் அப்படின்னு அப்ரூவ் பண்ணி பிளஸ்
0: பண்ணிட்டாரு.
1: பாத நமஸ்கார் எடுத்துட்டு சுவாமி வந்து அமைச்சு விடு. ரொம்ப ஆனந்தத்துல இருந்தோம் அன்னைக்கு முழுக்க. இத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் சுவாமி பத்தி. ரூமுக்கு வந்தோம் மறுநாள். அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு தர்ஷன் போறதுக்கு. சோ தர்ஷன் போகும்போது பாத்தீங்கன்னாக்கா லைன்ஸ் எல்லாம் உள்ள அசம்பிள் ஆயிடுது, எல்லா டியூட்டிஸ் உட்கார்ந்துட்டா. எங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 20-30 ரோஸ் இருக்கும், நாங்க தான் லாஸ்ட். அப்ப அந்த சின்ன சின்ன மண்டபம் இருந்தது, அங்க கிட்டே நாங்க எங்களுக்கு இடம் கிடைச்சது உட்கார்ந்துட்டு இருந்தோம். உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சுவாமி தர்ஷனுக்கு வந்தாரு. வந்த உடனே சுவாமி வந்து நேரா நின்றுட்டு அங்க திருப்பியும் கை காமிச்சாரு, இன்டர்வியூக்கு போன்னு சொல்ற மாதிரி. அப்போ எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நேத்து இன்டர்வியூ, ஒரு இன்டர்வியூ கிடைக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆயிடுத்து மேல, இப்போ ரெண்டாவது இன்டர்வியூஸ் நிச்சயமா நம்ம தான் கூப்பிடுறாரா அப்படின்னு சொல்லி சுவாமி அப்படின்னு கேட்டோம். அப்ப சுவாமி ஆமா போ உள்ள அப்படின்னு சொன்னாரு.
0: உங்களை மறுபடியும் கை
1: காமிச்சு. அப்ப நான் ஏஞ்சி உள்ள போகும்போது அப்பாவும் என்னோட அதே மாதிரி நிந்தினால் மாதிரி ஏஞ்சி வந்தாரு. அப்ப சுவாமி சொன்னாரு, நீங்க உட்காருங்க அவர் மட்டும் அப்படின்னு.
0: சோ நீங்க மட்டும்தான் போறீங்க?
1: நான் மட்டும் உள்ள இன்டர்வியூக்கு போயிருந்தேன். உள்ள போனவொடனே நம்ம முதல்ல வெரண்டால உட்காருவோம். அப்போ சுவாமி எல்லா டிவோட்டீஸும் வந்து மெயின் இன்டர்வியூ ரூம்ல சுவாமி அழிச்சுட்டு போய் உட்கார வச்சு சுவாமியே கதவு மூடுவாங்க. மூடிட்டு சுவாமி ஆரம்பிச்சாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் அங்க பாத்தீங்கன்னாக்கா டிவோட்டீஸ் எல்லாம் யாருனாக்கா ரவிசங்கர் சார், சித்தார் சார் அவர் இருக்காரு உள்ள. அவர் ரொம்ப நாள் டிவோட்டி சுவாமிக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் சில சுவாமியோட பக்தர்கள் லெக்சரர்ஸ் எல்லாம் இருந்தாங்க அந்த இன்டர்வியூ ரூம்ல.
0: கல்லூரி
1: லெக்சரர்ஸ் இருந்தாங்க. அப்ப சுவாமி ஃபர்ஸ்டா வந்து அவருடைய சீட்ல உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு இப்படி கைய இப்படி சுவைட்டினார், அப்படி திருப்பினாரு. யூஸ்வலா வைபூதி வரையப்பார்ல அந்த மாதிரி பண்ணார் சுவாமி. இந்த வாட்டி ஒரு பெரிய சர்க்கிள் பண்ண உடனே இமீடியட்டா இப்படி திருப்பின உடனே இவ்வளவு பெரிய ஸ்டோன் கையில, பெரிய கல்லு. அந்த கல்லு பாத்தீங்கன்னா நம்ம டைமண்ட், அதுதான் கோஹினூர் டைமண்ட், the biggest diamond in the world. சுவாமி சொன்னாரு, see biggest diamond in the world பாத்தியாங்களா அப்படின்னு சுவாமி காமிச்சாரு. அப்படியே அது கிளிட்டர் ஆச்சு, அமோகமா இருந்தது பாக்கிறதுக்கு. எல்லாரோடையும் எல்லா ஃபாரினர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே ரொம்ப சந்தோஷம். சுவாமி சொன்னாரு, பாரு திஸ் இஸ் த பிக்கஸ்ட் டைமண்ட், நான் வந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ ஒரு ஃபாரினர் டிவோட்டீஸ் கேட்டாரு, சுவாமி யூஸ்வலா ரொம்ப தமாஷ் பண்ணுவாரு, சோ கேட்டாரு யூ வாண்ட் இட் அப்படின்னு கேட்டாரு. அவங்க நீங்க சிரிக்கிற மாதிரி அவங்க ஃபாரினரும் அந்த சிரிச்சாங்க, ஆமா சாமி
0: அப்படின்னு.
1: ஆமா சாமின்னு சொல்லி சிரிச்சாங்க. உடனே ஏய் கிரீடி அப்படின்னாரு சுவாமி அப்படின்னு சொல்லி அமிச்சிட்டாரு. அந்த ஸ்டோன் திருப்பி இருந்த இடத்துக்கே போயிடுது.
0: ஆக்சுவலா இதே மாதிரி இன்னொரு டிவோட்டி கூட ஷேர் பண்ணிருக்காரு சுவாமி, ஒரு குறிப்பா இத ஒரு சில டைட்டில் வந்து வரவழைச்சு காமிச்சிருக்காரு. அதுல அதை பார்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சு
1: சாய்ராமன்.
0: அப்புறம் என்னாச்சு?
1: அப்புறம் உடனே சுவாமி வந்து ரவி சங்கர் சித்தார் சார் கிட்ட சொன்னாரு, நீ நிறைய வாட்டி எனக்கு வந்து கேட்டு இருக்க லைன்ல நான் கொடுத்த மோதிரம் கை விரல் மோதிரத்துல கல்லு விழுந்துடுத்து, மூணு கல்லு இருந்ததுல ஒரு கல்லு விழுந்துடுத்து அப்படின்னு சொல்றேன், சரி இப்ப கூட அந்த மோதிரத்தை அப்படின்னு சொல்லி சுவாமி கேட்டு வாங்கினார். வாங்கின உடனே சுவாமியை எடுத்து அந்த மோதிரத்தை மூணு வாட்டி ஊதினார், வாயில ஊதினாரு முன்னாடி வச்சுட்டு. திருப்பியும் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே அந்த ஸ்டோன் அந்த மோதிரத்துல வந்து எடுத்து, அப்போ சுவாமி சொல்றாரு பாத்தீங்களா வந்தாச்சு இந்தா வேர் பண்ணிக்கோ அப்படின்னு ரவிசங்கர் சார் கிட்ட கொடுத்தாரு. கொடுத்த உடனே அவரும் போட்டுண்டாரு கையில. உடனே சுவாமி சொல்றாரு, என்ன அது வந்து சரியா ஃபிட்டா இல்ல, லூஸா இருக்குல்ல, உனக்கு சரியா டைட்டா ஃபிட்டா இல்ல, திருப்பியும் கூடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வாங்கிட்டு திருப்பியும் மூணு வாட்டி அத சுவாமி ஊதினாரு. ஊதிட்டு திருப்பியும் கொடுத்து இப்ப போட்டு பாக்கலாம் அப்படின்னாரு. சோ அந்த ரிங் போட்ட உடனே பர்ஃபெக்டா அந்த எப்படி அளவு எடுத்து இது பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ், அவரோட பர்ஃபெக்ட் ஃபிட்னஸ். அப்போ சுவாமி சொன்னாரு, சாய் ஒர்க்கர்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் ஹி வாஸ் வெரி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா அவருக்கு திருப்பியும் ஸ்டோன் வந்துடுச்சு. சுவாமி ஒரு அற்புதம் எப்படின்னா, அவர் ஒரு மிரேக்கிள், அவர் என்ன ஒன்னா பண்ண முடியும். ஸ்டோனு உளுந்தத்தை எடுத்துன்னு வந்து சைஸ் எப்படி வந்து பாருங்க, நம்ம எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு ஈவன் ஷர்ட் சைஸ் மாத்துறதுக்கே நம்ம கஷ்டப்படுவோம். ஒரு ஒரு நிமிஷத்துல சாமி வந்து ரிங் சைஸே வந்து ஜஸ்ட் பை ப்ளோவிங்கே சேஞ்ச் பண்றதுன்றது கடவுளால தான் முடியும்.
0: அதுதான் பகவான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் சொல்லுவாங்க அனிமா மகிமா கரிமா எல்லாம் சொல்லுவாங்க. அது போல அவரால் எதை வேணாலும் பண்ண முடியும்,
1: எதை வேணாலும் பண்ண முடியும்,
0: யூகிக்க
1: முடியாது.
0: அதை பத்தி நம்ம வந்து பேசுறதுக்கும் நமக்கு வந்து அறிவும்
1: அதுவும் இல்ல, அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இதுன்னு நமக்கு தெரியவும் தெரியாது. சோ சாமிய முழுசா வந்து நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது.
0: அதாவது இதுல ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கு திருமூர்த்தி, இத பத்தி நீங்க கூட உங்களுடைய வியூஸ் சொல்லலாம். அதாவது பகவான வந்து நம்ம அனுபவிக்கலாம், நம்மளுடைய நாலெட்ஜ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் அவரை அனுபவிக்க முடியும். அதுக்கு மேல நம்ம போகணும் அப்படிங்கறத
1: புரிஞ்சிக்க முடியாது.
0: என்ன பொறுத்தோம்னா அது அவசியமும் இல்லை, பகவான் தான் எல்லாம் அப்படிங்கறத அந்த ஸ்டேஜில் கூட நம்ம நின்றுலாம். அதை பத்தி அதுக்கு மேல போய் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு இது எப்படி, இதை வந்து வேதத்தோட கம்பேர் பண்ணி புராணங்களோட கம்பேர் பண்ணி அதெல்லாம் கூட அவசியம் இல்ல. அவரை வந்து நம்மளுடைய மாஸ்டர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம், அதுவே நமக்கு அல்டிமேட் தான்.
1: அதனால்தான் இங்கிலீஷ்ல சொல்லுவா, சாய் ஷுட் பி எக்ஸ்பீரியன்ஸ் நாட் எக்ஸ்பெரிமெண்டட். இப்போ ஒரு ஸ்வீட் ஷாப் போனோம்னா ஜஸ்ட் போய் பார்த்தோம்னா ஸ்வீட் இருக்கு அப்படின்னு பார்த்தா நமக்கு இது அதுல வாயில டங்ல போட்டாதான் தெரியும் அதோடைய டேஸ்ட். அந்த மாதிரி சாயை வந்து நம்ம அனுபவிக்கணும்,
0: அனுபூதி
1: அனுபூதி.
0: அந்த இன்டர்வியூல அப்புறம் என்ன நடந்தது?
1: அப்புறம் இமீடியட்டா அது முடிஞ்ச உடனே இது இன்னொரு ஒரு பெரிய அற்புதம், இது நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை பார்த்ததே இல்லை. அந்த டிவோட்டி சுவாமியோட பக்தர் மகிழா வந்து சுவாமி கிட்ட சொல்றாங்க, சுவாமி நான் உங்களுக்கு வந்து பிரசாதமா எடுத்துட்டு வந்திருக்கேன், ஒரு ஒரு இனிப்பு வீட்லயே செஞ்சு ரொம்ப நேமமா எடுத்துட்டு வந்திருக்காங்க
0: சுவாமி,
1: அன்போட கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சுவாமி இமீடியட்டா சொன்னாரு, இதே வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணார் சாய்ராம். ஏன்னா சுவாமி ஏன் இங்கிலீஷ்ல சொன்னாருன்னா ஃபாரினர்ஸ்க்கு வந்து புரியணும்ட்டு, ஏன்னா ரெண்டு நிறைய ஃபாரினர்ஸ் இருந்தாங்க, அதனால இங்கிலீஷ் வேர்டு இது யூஸ் பண்ணாரு. சுவாமி சொன்னாரு, இதே வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாரு, கம் வித் ஓபன் ஹேண்ட்ஸ் ஐ வில் ஃபில் இட் வித் லவ்,
0: கம் வித் எம்டி ஹேண்ட்ஸ்
1: எம்டி ஹேண்ட்ஸ்
0: வெறும் கொண்டு வா, வெறும் கையோட வா,
1: வெறும் கையோட வா, நான் நீ திரும்பி போகும்போது என்னுடைய அன்புல நிரப்பி அனுப்புறேன், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொன்னார்.
0: அதே மாதிரி அதனுடைய இன்னொரு ஒரு எக்ஸ்டென்ஷன் வச்சு சொன்னோம்னாக்கா,
1: ஆமாண்ணா,
0: நம்மளுடைய மனத
1: கரெக்ட்,
0: பியூர் ஹார்ட், அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு மனதா, எப்படி அந்த ஹாலோவா இருக்கிறனால தானே கிருஷ்ணர் வந்து அந்த புளூட்ட வச்சிருக்காரு. சோ அதே போல நம்மளுடைய மனதும் வந்து ரொம்ப தூய்மையா ஒண்ணு அதுக்குள்ள எதுவுமே
1: இல்லாம
0: ஓபனா இருந்ததுனாக்கா அப்பதான் அதுல பகவானுடைய அன்பை வந்து நம்மளால வாங்கிக்க முடியும்.
1: சாமி அப்பதான் வந்து உட்கார முடியும்,
0: உட்கார முடியும்,
1: அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உட்காரது.
0: கண்டிப்பா. அப்போ மேற்கொண்டு என்ன நடந்தாங்க?
1: உடனே வந்து
0: சுவாமி அந்த பிரசாதத்தை வாங்கிட்டாரு?
1: இல்ல, சுவாமி வாங்கல. இமீடியட்டா சுவாமி அந்த எப்படி அந்த டைமண்ட் வர வைச்சாரு, அந்த மாதிரி இந்த வாட்டி ஒரு பெரிய சர்க்கிள் கை பெரிய சர்க்கிள் பண்ணி
0: அன்னைக்கு வந்து ஒரே மிராக்கிள்ஸா பாத்துருக்கு.
1: மிராக்கிள் செஷன் தான் அது. அந்த அந்த செஷனே பாத்தீங்கன்னா இன்டர்வியூ ஃபுல்லாவே எல்லாமே மிராக்கிள்ஸ் தான். தோ சுவாமி அது முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்ச நாளி பிரைவேட் இன்டர்வியூல ஸ்பெண்ட் பண்ணாரே தவிர மோஸ்ட்லி மேக்சிமம் டைம் வந்து அது மிராக்கிள்ஸ்.
0: என்ன கொடுத்தாரு கை வர?
1: அப்புறம் உடனே அந்த பெரிய கை சுழட்டின உடனே அந்த அந்த கை வந்து சுவாமி வந்து அந்தமா மேல மடி மேல இப்படி காமிச்சாரு. அப்ப பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி வந்து ஷவர்ல வருதோ அந்த மாதிரி பூந்தி வந்து அப்படியே அந்த மடியில ஃபுல்லா கொட்டி விடுத்து வந்துட்டே இருந்தது. நான் பாக்குறேன் சுவாமியோட சென்டர் பாம்ல இருந்து அந்த பூந்தி அப்படியே வந்துட்டே இருந்தது. எப்படி தண்ணி கொட்டுமோ ஒரு ஸ்டாப் இல்லாம அப்படியே கொட்டிட்டே இருந்தது.
0: எப்படி மேல அங்க ஒரு கம்பாரிசன் சொல்லலாம்னாக்கா அந்த கனகதாரா அந்த மேலேருந்து கோல்டு கொட்டினாரோ அதே மாதிரி இப்ப இந்த பூந்தி
1: அந்த கனகதாரா மாதிரி வந்துட்டே இருந்தது. நான் அதான் எக்ஸ்பிளேஷன் சொன்னேன், எப்படி வந்து ஒரு ஷவர்ல தண்ணி வருதோ அந்த மாதிரி ஒரு வியூ அந்த பூந்தி வந்த வியூஸ் அந்த மாதிரி இருக்கு இருந்தது. ரொம்ப பாக்குறதுக்கு ஆனந்தமா இருந்தது.
0: அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா?
1: என்ன நடந்ததுன்னா சுவாமி சொன்னாரு, சுவாமி எப்பவுமே உங்களுக்கு தான் தெரியுமே ஹீ இஸ் ஃபார் எவ்ரி ஒன். அவர் சொன்னாரு உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணு இந்த பிரசாதம் எல்லாருக்கும் போட்டோன்னு அந்த மகிழாஸ் எல்லாருக்கையும் அந்த பூந்திய பகிர்ந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாரும் அங்கேயே சாப்பிட்டோம். அந்த பூந்தி வந்து தெய்வீகமா, அதாவது அதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா குங்குமப்பூ ஏலக்காய் அந்த உடைய டேஸ்டே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப தெய்வீகமா அந்த நறுமணம். இத மாதிரி பூந்தி எங்கேயும் வெளியே சாப்பிட்டது இல்ல.
0: பாருங்க அன்னைக்கு உங்களுடைய அப்பா வந்து வெளியிலேயே இருக்காரு, ஆனா உங்களுக்கு மட்டும் இந்த
1: கரெக்டா சொன்னீங்க நீங்க. அது சுவாமிக்கு உடைய தெரியும், யாருக்கு என்ன எப்படி தெரிய வரணும்ன்றது அவருக்கு தான் அவர் புரியும். அது நம்மளால புரிஞ்சிக்க முடியாது.
0: நிச்சயமா திரிமூர்த்தி, அந்த பூந்தி பிரசாதத்தை நாங்களும் சாப்பிட்டார் போன்ற ஒரு உணர்ச்சியை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள். மிக அழகாக எடுத்து சொன்னீர்கள், மிக்க சந்தோஷம். இன்று இந்த உரையாடலை இத்துடன் நிறுத்திக் கொண்டு அடுத்த வாரம் மீண்டும் தொடர்வோம். சாய்ராம்.
1: சாய்ராம்.
0: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
2: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 7, சென்ற வாரத்தின் தொடர்ச்சி, கங்கையின் வரலாறு. அன்று மாலை அவர் நீராடி கிரியைகளை பூர்த்தி செய்து கங்கா நதிக்கரையில் மணல் மேல் அமர்ந்தார். அப்பொழுது ராமர் அப்புனிதமான நதியின் மூல காரணத்தை அறிந்தால் எல்லோரும் மகிழ்வர் என நினைவூட்டினார். விஸ்வாமித்திரர் அதற்கு இணங்கி, ராமச்சந்திரா, கங்கை இப்புவிக்கு வருவதற்கு உன் மூதாதையர்தான் காரணம். அவர்கள் இழைத்த நற்செயல்களால் பூலோகவாசிகள் திவ்யமான இந்நீரில் ஸ்நானம் செய்து காலையிலும் மாலையிலும் நித்திய கர்மானுஷ்டானம் செய்கின்றனர். கங்கை தெய்வீகமான பரிசுத்தமுள்ள ஓர் உன்னத நதி. அமிர்தமான அதன் நீர் அமரத்துவம் அளிக்க வல்லது. கங்காதேவி சிவபிரானின் சிரசில் உள்ள சடைமுடிகளில் குடியிருந்தாள். அக்காரணத்தினாலேயே அவள் அதி மங்களமானவள். லாபகரமான யாவற்றையும் தருகின்றாள். இவ்வாறு விஸ்வாமித்திரர் அபரிமிதமாக அந்நதியை புகழ்வதை கேட்ட ராமச்சந்திரர், இவ்வாறு ஆச்சரியமுறத்தக்க சக்தியையும் பரிசுத்தத்தையும் பெற்ற இந்நதியை என் முன்னோர்கள் எவ்வாறு பூலோகத்திற்கு கொண்டுவர இயன்றது? அவ்வரலாற்றை எங்களுக்கு எடுத்துரைத்தால் நாங்கள் அதி இன்பம் கொள்வோம் என்றார். வெகு வினயத்துடன் மொழிந்த அவ்வேண்டுகோளை கேட்ட விஸ்வாமித்திரர், ராமா, உற்று கேள். பண்டை காலத்தில் சகரர் என்ற சக்கரவர்த்தியால் அயோத்தியாபுரி அரசாளப் பெற்றது. சகரர் அதி நேர்மையான அரசர், அதி பராக்கிரமமான வீரர். அவருடைய பண்பிலும் வீரத்திலும் லயித்தவராய் விதர்ப அரசர் கேசினி என்ற தம் மகளை அவருக்கு மணம் புரிவித்தார். அவளும் தர்மத்தை தீவிரமாக பின்பற்றுபவள். ஆனால் பல ஆண்டுகள் கடந்தும் அவர்களுக்கு புத்திர சந்தானம் இல்லை. சகரர் கேசினியின் சம்மதம் பெற்று அரிஷ்டநேமியின் இளமையான சௌந்தரியம் பொருந்திய சுமதி என்ற மகளை தம் இரண்டாவது மனைவியாக வரித்தார். அவளும் மலடாக நின்றாள். அரசர் நம்பிக்கை இழந்து எஞ்சிய தம் வாழ்க்கையை துறவரத்தில் கழிக்க தீர்மானித்தார். பிறகு முனிவரின் தவச்சாலையின் அருகே ஓடிய நதியின் கரைக்குச் சென்று தம் இரு மனைவியருடன் கடுமையான தவமுறைகளில் ஆழ்ந்து ஈடுற்றார். அவ்வாறு வெகுகாலம் கழிந்தது. ஒருநாள் விடியற் காலையில் சத்தியத்தில் பற்றுறுதி கொண்ட பிருகு முனிவர் அவர் முன் தோன்றி, அரசே, இக்கடும் தபசினை நிறுத்துங்கள். உம் உடலை வேதனைக்குள்ளாக்காதீர்கள். உமக்கு இவ்வுலகில் இணையிலா புகழ் உண்டாகும். வெகு சீக்கிரமே உமக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் என்றார். நல்லெண்ணத்துடனும் இரக்க உணர்ச்சியுடனும் செப்பிய அவ்வார்த்தைகள் செவியில் விழ சகரர் கண்விழித்து தம்முன் நின்ற முனிவரை கண்ணுற்றார். உடனே அவர் முனிவரின் பாதங்களில் விழுந்து தன் மனைவியரையும் அவ்வாறே சேவிக்கச் செய்தார். முனிவரை தம் மனைவியரை நேர்முகமாக ஆசிர்வதிக்க பிரார்த்தித்தார். மூத்த அரசியான கேசினி தலை குனிந்து முனிவரின் காலில் பணிந்து வாயால் பலவாறு அவரை புகழ்ந்துரைத்தாள். பிருகு முனிவர், தாயே, வம்சவிருத்தி முறியாமல் இருக்க ஒரே ஒரு மகன் வேண்டுமா? அன்றி அளவிட முடியாத புஜபல பராக்கிரமமும் பெரும் கீர்த்தியும் உற்ற அநேக புத்திரர்கள் வேண்டுமா என்று வினவினார். அதற்கு அவள், எனக்கு ஒரே ஒரு மகன் இருந்தால் போதுமென பதிலுரைத்து தன் விருப்பம் நிறைவேற வேண்டுமென பிரார்த்தித்தாள். பிருகு முனிவர் அவள் வேண்டுகோளை ஏற்று அவ்வாறே நடைபெறவும் ஆசி கூறினார். பிறகு இளையராணி சுமதி அவர் முன் வீழ்ந்து வணங்கி வந்தனம் செய்தாள். பிருகு அவளையும் அவ்வாறே வினவினார். அவள் தனக்கு பிரக்யாதி பெற்ற புதல்வர் பலர் வேண்டுமென கெஞ்சினாள். முனிவர் அவள் விருப்பமும் நிறைவேற ஆசீர்வதித்தார். முனிவரின் ஆசிகளினால் பெருமகிழ்ச்சியுற்று சகரர் தம் மனைவியருடன் தம் தலைநகருக்கு திரும்பினார். அவர்கள் தாங்கள் பெற்ற வரங்களை மனதிலிருத்தி ஆனந்தமாக காலத்தை கழித்தனர். சில மாதங்களில் அவ்விரு அரசியரும் கர்ப்பம் தரித்து பிரசவத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்தனர். 9 மாதங்கள் கடந்ததும் கேசினி ஒரு மகனையும் சுமதி பல குழந்தைகளையும் பெற்றெடுத்தனர். நாட்கள் பல கழிந்தன. பிள்ளைகள் அங்குமிங்கும் சுற்றித் திரிந்து வெகு கிளர்ச்சியுடன் தங்கள் வயதுக்கேற்ற பாலகர்களுடன் ஓடி ஆடி விளையாடினர். பிறகு அரண்மனைக்கு வெளியே விளையாட்டையும் துணைவர்களையும் நாடிச் சென்றனர். அசவஞ்சன் என்ற பெயர் கொண்ட கேசினியின் மகன் குழந்தைகள் பலரை சரயு நதியின் மணலுக்கு அழைத்துச் சென்று நதியில் அவர்களை தூக்கி எறிந்து நகரத்து குழந்தைகள் மூழ்கி இறப்பதைக் கண்டு பெருமகிழ்ச்சி கொள்வான். நகரவாசிகளின் குழந்தைகளை அவ்வாறு கிரமப்படி கொன்று வந்ததனால் அவ்ராஜ்யத்திலேயே மிக மோசமான கொலையாளி என பெயர் பெற்றான். அவர்களின் இளமை பருவம் நீங்கியவுடன் சகரர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தகுந்த அரசகுமாரிகளை மணப்பெண்களாக தேர்ந்தெடுத்து மணம் செய்வித்தார். அசமஞ்சன் தன் கொடிய செயல்களை தொடர்ந்து நிகழ்த்தினான். திருத்த முடியாத அவன் இழைத்த கொடுமைகளினால் அயோத்தியவாசிகள் மனத்தை அறுக்கும் அத்துன்பங்களால் துயரடைந்தனர். ஒருநாள் அவர்கள் சகரரை அணுகி மிகவும் வருந்தி அவருடைய மூத்த மகன் தங்களுக்கு இழைத்த கொடுமையான செயல்களை தெரியப்படுத்தினர். இதை கேள்வியுற்ற அரசர் அசமஞ்சனை நகரை விட்டு உடனடியாக வெளியேற கட்டளையிட்டதுமன்றி நாடு கடத்தி காட்டிற்கு அனுப்பினார். அக்காரணத்தால் அவன் பெற்றோரையும் மனைவியையும் தனக்கு பிறந்திருந்த மகனையும் விட்டுச் செல்ல வேண்டியதாயிற்று. வருடங்கள் பல கடந்தன. அசமஞ்சனின் மகன் அம்சுமான் வளர்ச்சியுற்று உலகெங்கும் விரும்பத்தக்கவனாகவும் தூய்மையுடையவனாகவும் பராக்கிரமசாலியாகவும் விளங்கினான். ஒரு காலத்தில் சகரர் அஸ்வமேத யாகம் செய்ய தீர்மானித்து அதற்கேற்ற சடங்குகளை ஆரம்பம் செய்வதற்கேற்ற சுபநாள் ஒன்றை நிர்ணயித்தார். இவ்வாறு விஸ்வாமித்திரர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ராமர், முனிவரே, அஸ்வமேத யாகம் அயோத்தியிலேயே நடைபெற்றதா அல்லது புனிதமான நதி ஒன்றின் கரையோரம் நடந்தேறியதா? தயை கூர்ந்து எல்லா விவரங்களையும் தெளிவு பெற கூற வேண்டும் என்றார். விஸ்வாமித்திரர் புன்னகை செய்து, ராமா, நீ யாகங்களில் மனமார்ந்த அக்கறையையும் முனிவர்களிடம் எவ்வளவு மதிப்புணர்ச்சியும் பெற்றுள்ளாய்! நீ விரும்பியபடியே நான் விவரமாக சொல்கிறேன், உற்று கேட்பாய். இமாலய பர்வதங்களை எதிர்நோக்கி சற்று தூரத்தில் நின்ற புனிதமான மலைத்தொடர் விந்திய மலைத்தொடர் என பெயர் பெற்றிருக்கின்றது. இவைகளுக்கிடையே உள்ள பிரதேசம் யாகங்களுக்கும் யஜ்யங்களுக்கும் ஏற்ற புனிதமான இடமாகும். அஸ்வமேத யாகம் அவ்விடத்தில் நடைபெற்றது. வேதங்கள் ஓதுவதில் திறமை வாய்ந்த வல்லுநர்கள் அங்கு கூடி அதற்கென்று வரையறுத்த சடங்குகளுக்குரிய மந்திரங்களை முறையாகவும் திருத்தமாகவும் உரத்த குரலிலும் ஓத அம்மலைகள் யாவும் அவைகளை எதிரொலித்து பிரதிபலித்தன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் இணையற்ற அச்சடங்குகளை அக்கறையோடு பார்த்தனர். அப்பொழுது வெகு அழகுடன் சித்திர ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்ட குதிரை ஒன்றை அங்கு கொணர்ந்து அதற்கு பூஜை செய்தனர். பிறகு அதை தன்னிச்சைப்படி போகவிட்டனர். வேற்றரசர் யாராவது சகரரின் ஆதிக்கத்திற்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் தனித்திருக்க விருப்பம் கொண்டால் அப்பரியின் எதேச்சை வாழ்வை தடுத்து நிறுத்துதல் வேண்டும். அவ்வாறு நிகழாவண்ணம் பாதுகாக்க அம்சுமான் எல்லா எதிர்பாரா நிலைகளையும் சமாளிக்க நன்கு துணைக்கலம் பூண்ட தன் சேனையுடன் அப்பரியின் காலடிகளை பின்பற்றிச் சென்றான். நாடு முழுதும் தங்கு தடங்கள் இல்லாமல் சுற்றித் திரிந்த பின் அப்பரியை திரும்ப அழைத்து வந்தனர். வைதீகமான வேத முறையில் அதனை அர்ப்பணிக்க வேண்டிய சரியான நல்ல நேரம் நெருங்கியது. ஆனால் அத்தருணத்தில் அப்பரியோ எங்கும் யார் கண்ணிலும் படவில்லை. யாக ஏற்பாடுகளை செய்யும் குழுவினருக்கு மங்களமான அத்தருணத்தில் யாகத்திற்குரிய ஜந்துவை இழந்து அது பயன்படவண்ணாமலே போவதென்பது தீமை பயக்கும் என சொல்லியுள்ளது. ஆதலால் சகரர் இயல்பாக நிலை தடுமாறினார். பூர்ண யுத்த படைக்கலங்களுடன் தன் இளைய மனைவியின் கணக்கற்ற புத்திரர்களை அப்பரியை கண்டுபிடித்து யக்ஞகுண்டத்திற்கு திரும்பப் பெற வேண்டுமென பணித்தார். அவர்கள் தேவ அசுரர்களின் உதவியை நாடி எல்லாவிடங்களிலும் தேடி அதை பிடித்துச் சென்றவர்கள் பூமியின் கீழ் மறைத்து வைத்திருக்க கூடுமென பூமியையும் தோண்டினர். ஆனால் அவர்கள் திரும்பி வந்து தங்கள் முயற்சி பயனற்றதாயிற்று என்று சொல்ல வேண்டியதாயிற்று. இதை கேட்ட சகரர் பெருஞ்சினம் கொண்டார். கணக்கற்ற மக்கட்பேரால் யாது பயன்? நாங்கள் திறனற்றவர்களென என்னிடம் கூறினால் அபகீர்த்தியால் கடுகின முகங்களோடு என் எதிரில் நிற்பதேன்? வெளியேறுங்கள். அப்பரியை திரும்பப் பெறாமல் என்னிடம் வரவேண்டாம் என்று கடிந்தார். புத்திரர்களும் அச்சினம் கொண்ட வார்த்தைகளினால் மனம் உறுத்தப் பெற்று இடம் ஒன்றையும் ஆராயாமல் விடுவதில்லை என முடிவு செய்து வெளிநடந்தனர். மலைகள், குன்றுகள், ஏரிகள், நதிகள், குகைகள், நகரங்கள், கிராமங்கள், காடுகள், வனாந்திரங்கள், மேலும் இது போன்ற ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு அடி பூமியையும் விடாது கூர்ந்து கவனித்தனர். அவர்கள் அவ்வாறு செல்லுங்கால் ஓரிடத்தில் தியானத்தில் ஆழ்ந்த வண்ணம் இருந்த ஒரு துறவியை கண்டனர். அமைதியாக புல்லை மேய்ந்து கொண்டிருந்த அப்பரியையும் அவர் அருகே கண்டனர். அப்பரியை கண்டதும் சந்தோஷத்தில் ஆழ்ந்தனர். ஆனால் அவர்கள் துறவியை கண்ணுற்றதும் கோபத்தினால் துடிதுடித்தனர். இவ்விரண்டு மனக்கிளர்ச்சிகளினால் தூண்ட பெற்றனர். அடக்க முடியாத அவ்வுணர்ச்சிகளினால் அவர்கள் தங்கள் சுய புத்தியை இழந்தனர். அவர்களை விட்டு விவேகம் நீங்கியது. அவர்கள் மனம் கல்லாகியது. ஓ துஷ்ட மிருகமே, நீ எங்களுடைய பரியை திருடி உன் கொல்லைப்புறத்தில் பதுக்கிவிட்டாய் என்று துறவியின் செவிகளில் கூப்பாடிட்டனர். கபில முனி மெல்ல கண்களை திறந்து சுற்றிலும் பார்வையிட்டார். சகரரின் புத்திரர்கள் அவரை சூழ்ந்து நின்று அவர் காதில் வசைமொழிகள் பொழிந்தனர். சிலர் அவரை நைய புடைக்கவும் ஆயத்தமாயினர். கபிலர் அத்துஷ்டர்களுக்கு வார்த்தைகளும் தர்க்கமும் வீணான ஆயுதங்கள் என உணர்ந்தார். அவர்களிடம் மாற்று வழியில் நடந்து கொள்ள வேண்டுமென தீர்மானித்தார். தம் கண் பார்வையை அவர்களின் மேல் வீசியே அவர்கள் யாவரையும் சுட்டெரித்து சாம்பராக்கினார். திரும்பி வருவதில் வரையில்லா தாமதம் நேர்ந்ததைக் கண்ட சகரர் அதி துன்பமுற்றார். பெரிதும் கலக்கமடைந்தார். அவர் எவ்வாறு பாதிவரை முடிந்த அந்த வேள்வியை நிறுத்த இயலும்? எவ்வாறு அதை தொடர்ந்து நடத்தி முற்றுப்பெற செய்யவியலும்? அவருடைய பரிதாப நிலையைக் கண்ட அவர் பேரன் அம்சுமான் பாட்டனாரின் கால்களில் விழுந்து தன்னை அனுப்பி வைத்தால் பரியையும் தன் சிறிய தந்தையரையும் தேடி அவர்களை பற்றிய செய்திகளை கொண்டு வருவதாக முன்வந்து மேற்கொண்டான். சகரர் அவனை ஆசீர்வதித்து அக்காரியத்தில் ஈடுபடச் செய்தார். அம்சுமான் இரவும் பகலும் அவ்வேலையில் ஈடுபட்டான். கடைசியாக வெற்றி கிட்டியது. தன் சிறிய தந்தையர் சாம்பர் குவியலாக குறையற்ற அறிகுறிகளையும் கண்டான். மறைந்த ஆன்மாக்களுக்கு இறுதிச் சடங்குகளை செய்ய ஆவலுற்றான். ஆனால் சாஸ்திர விதிமுறைப்படி செய்ய வேண்டிய படையல்களுக்கு முக்கியமான நீர் வசதி அங்கு இல்லாமல் இருப்பதைக் கண்டான். துயரம் மேலுற்று சிறிது தூரம் சென்றான். அப்பொழுது போற்றத்தக்க வயோதிக துறவி ஒருவர் அவ்வழியே வந்து, என் அருமை மகனே, நீ வருத்தத்தினால் மனவாட்டம் அடைய வேண்டாம். உலக நன்மையை கருதியே கபில மாமுனிவர் உன் சிறிய தந்தையரை சாம்பலாக தகித்தார். இவ்வுலகத்திலுள்ள நீரினால் கிரியா சடங்குகளை பூர்த்தி செய்ய மனம் நினையாதே. தெய்வீகமான கங்கையின் புனித நீரை கொணர்வாய். கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து சாம்பலின் மேல் அந்நீரை தெளி. பிறகு அவர்கள் சாபநீக்கம் பெறுவார்கள். ஆனால் முதலில் பரியை கொண்டு சென்று சிறப்பாக முடிவடையும் வரை வேள்வியை நடத்துங்கள். பிறகு பூலோகத்திற்கு வானுலக கங்கையை கொண்டு வருவதற்கான வழிகளையும் முறைகளையும் பற்றி நினைக்கக்கூடும் என்றுரைத்தார். அம்சுமான் துறவியின் பாதங்களில் விழுந்து வணங்கி தடையுற்று நின்ற யாகசாலையின் அருகே நின்ற தன் பாட்டனாரிடம் விரைந்து சென்றான். சகரர் அவன் வருகையை இரவும் பகலும் அக்கறையுடனும் விழிப்புடனும் பார்த்து நின்றார். ஆதலால் பரி கொண்டு வரப்பட்டவுடன் அவரும் வேத புராணிகர்களான ரித்விக்குகளும் பெருமகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். முனிவரின் சாபத்தால் தன் சிறிய தந்தையர் அகால மரணமடைந்தார்கள் என்பதை சுபகாரிய நிகழ்ச்சியின் மத்தியில் தெரியப்படுத்துவது தகாதென நினைத்தான். பின்பு பூர்ணாகுதிகளும் புரோகிதர்கள் விருந்தாளிகள் யாவருக்கும் தகுந்த தானங்கள் அளித்தலும் நடந்தேறின. பிறகு அம்சுமான் தன் சிறிய தந்தையர்க்கு நேர்ந்த கதியை விரிவாக எடுத்துரைத்து ஒப்பற்ற புனிதத்துவம் கொண்ட வானுலக கங்கா நதியை சாம்பர் மேட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று தன் பாட்டனாரை உற்சாகப்படுத்தினான். சகரர் அக்கருத்துரை கேட்டு சந்தோஷித்தார். கங்கையை வேண்டிய வரங்களை அளிக்க தூண்டுவதற்காக இன்பம் துறந்த நோன்புகளிலும் ஆச்சாரமான கிரியைகளிலும் பெரியோர்கள் பணித்தபடி செயலுற்றார். ஆனால் காரியம் பலிதமாகவில்லை. தாம் இழைக்கும் புனிதச் சடங்குகளினால் தம் மக்களுக்கு மலர்ந்த வாழ்க்கை அளிக்க கங்கை நீர் கொண்டுவர இயலாததையும் தம் மக்களை இழந்த துயரத்தையும் நினைந்து நாளுக்கு நாள் உடல் நலம் இழந்தார். கடைசியாக ஏமாற்றமடைந்த மனிதராய் மனமுடைந்து உயிர் நீத்தார். ராமா, அமைச்சர்கள் அம்சுமானுக்கு பிரஜைகளின் விருப்பம் பெற்று முடிசூட்டினர். அவன் தன் ராஜ்யத்தை சிறிதளவும் பிழையுறாமல் தன் நன்னடத்தையாலும் ஆன்மீக மேம்பாட்டாலும் அரசாண்டான். தனக்கே பிறந்த குழந்தைகளைப் போல மக்களை ஆதரித்தான். வயது முதிர்ந்ததும் ராஜ்ய பரிபாலனத்தை தன் மகன் திலீபனிடம் ஒப்படைத்து இமாலயத்தில் இன்பம் துறந்த துறவர வாழ்க்கையில் ஈடுபட புறப்பட்டான். அவனுடைய நோக்கம் முக்தி பெறுதல் மட்டுமன்று, தன் சிறிய தந்தையர் உய்வதற்காக கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்கும் ஆகும். ஆனால் தன் விருப்பம் நிறைவேறாமலேயே அவனும் இவ்வுடலை விட்டு நீங்க வேண்டியதாயிற்று. தன் தந்தையும் பாட்டனாரும் கங்கையை பூவுலகத்திற்கு கொண்டுவர நீண்டகாலமாக அவாவுற்றிருந்ததை அறிந்திருந்த திலீபனும் அதே ஆசையால் தூண்டப்பெற்றான். தானே பல வழிகளை பின்பற்றினான். முனிவர்களின் புத்திமதியின் பேரில் பலவிதமான அரிதற்கரிய யஜ்ஞங்களையும் யாகங்களையும் நிறைவேற்றினான். தன் குடும்ப லட்சியத்தை நிறைவேற்ற ஒண்ணாத தோல்வி அவனுக்கு பெரும் துயர் தந்தது. தானும் தீராத நோயினால் பீடிக்கப்பட்டான். தனக்கு தேக வலிமையும் மனோதிடமும் நாளுக்கு நாள் குன்றி வருவதை உணர்ந்து தன் மகன் பகீரதனை ஆட்சியில் அமர்த்தினான். கபில முனிவரின் சாபத்தால் பீடிக்கப்பட்ட தன் பாட்டன்மார்களின் ஆன்மாக்கள் தூய்மையுற கங்கையை கீழே கொண்டு வர வேண்டும் என்ற வாழ்க்கை பணியை தன் மகனிடம் ஒப்படைத்தான். வெகு சீக்கிரமே திலீபனும் பூவுலகை நீத்தான். ஆன்மீக ஒளியால் திகழ்ந்த பகீரதனும் தன் தந்தையிட்ட பணியை செவ்வனே செய்து வெகு திருப்தியுடன் ஆண்டானாகிலும் தன் மரபு நீடிக்க மகவு ஒன்று இல்லையே என வருத்தமுற்றான். இக்குறையையும் கங்கையை கீழே கொண்டு வர வேண்டிய தலையாய பணியையும் மனத்தில் கொண்டு தன் அரசை அமைச்சர்களிடம் ஒப்புவித்தான். தானும் கீர்த்தி பெற்ற சாந்தமான கோகர்ண க்ஷேத்திரத்திற்கு செல்லவும் நேர்ந்தது. அங்கு வெயிலில் காய்தல், மாதம் ஒருமுறை உணவு அருந்துதல் போன்ற கடுமையான தவமுறைகளை அனுசரித்து நின்றே தவம் புரிந்தான். கடைசியாக அவனுடைய கடும் தவத்தை கண்டு மெச்சி இறைவன் அவன் முன் தோன்றி, மகனே பகீரதா, நீ வேண்டிய வரத்தை கேள், அது கொடுக்கப்படும் என்றார். பகீரதன் கண்களை திறந்தான். 1000 கோடி சூரிய பிரகாசம் பொருந்திய முழுமுதற் பொருளின் தோற்றத்தை கண்ணுற்றான். நன்றி அறிவினாலும் பற்றுறுதியினாலும் பரவசப்பட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தான். இறைவா, தெய்வத்தன்மை பொருந்திய கங்கையை பூமியில் பிரவாகம் செய்விக்க வேண்டும். அதனால் என் மூதாதையர்கள் சாப விமோச்சனம் பெற்று முக்தி அடைதல் வேண்டும். நான் கடைவாரிசாக என்னுடனேயே இக்ஷவாகு ராஜவம்சம் சந்ததி இல்லாமல் அழிந்து போகாமல் இருக்க எனக்கு பிள்ளைகள் பிறக்க அனுகிரகம் செய்ய வேண்டும். என்னுடைய வம்சம் விருத்தி அடைந்து தழைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். அவன் பகவானின் பாதங்களை இறுகப் பிடித்து தன் வேண்டுகோளை விடுத்தான். மகனே, உன் முதல் விருப்பம் பூர்த்தி அடைவது மிக கடினம். அவ்வாறாயினும் அதை உனக்கு தந்து பூர்த்தி அடையச் செய்வேன். பிறகு ராஜவம்ச விருத்தி. ஆம், உனக்கு உன்னத புதல்வன் பிறப்பான். உன் வம்சம் நீண்டு விருத்தியடையும், எழுந்திரு என்று பகவானாகிய ஹரி பதிலளித்தார். அதை கேட்டு பகீரதன் எழுந்தான். மேலும், பகவான், பகீரதா, கங்கை அஞ்சத்தக்க வேகமுடையது. அது கீழே இறங்கினால் பூமி அதன் மோதலை தாங்க இயலாது. பூமி வலுவுற்றதானதால் அதன் அதிகாரி என்ற முறையில் நீ அந்த சிக்கலான விஷயத்தை பற்றியும் எவ்வாறு அதன் விளைவுகளை தவிர்ப்பதென்பதையும் சிந்திக்க வேண்டும். ஆதலால் அந்நதியை ஹரனின் சிரசில் விழச் செய்து பிறகு அதன் பிரவாகத்தை பூமியின் மீது தணிந்த வேகத்துடன் கொண்டு செல்ல வேண்டும். பூலோகவாசிகளின் நன்மையை பொறுத்தவரையில் இதுவே ஸ்லாக்கியமான வழி, இதை ஆழ்ந்து கவனி என்று பகவான் பகர்ந்து சென்றார். அதன் பிறகு பகீரதன் ஹரனை வழிபட்டு கடுமையான தவம் செய்து முடிவில் அவருடைய அருள் பெற்று கங்கையை தம் சிரசில் ஏற்க அவர் சம்மதமும் பெற்றான். அவ்வாறு கங்கை சிவபெருமானின் சிரசில் இறங்கி அங்கிருந்து ஏழு தனிப்பட்ட நீரோட்டங்களாக ஹ்லாத்தினி, நளினி, பவானி என்று கிழக்கு திசையிலும், சுபிக்ஷு, சிதா, சிந்து என்று மேற்கு திசையிலும், ஏழாவது நீரோட்டமாய் பகீரதனின் காலடி பற்றி அவரது மூதாதையர்கள் நரகத்தினின்று விடுபட காத்து நின்ற இடத்திற்கும் பாய்ந்து ஓடியது. ஏழாவது நீரோட்டம் ராஜரிஷி பகீரதன் சென்ற வழி பற்றி ஓடியது. அவர் அதை தன் மூதாதையர் சாம்பலாக இருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றார். ஆதலால் வழிநெடுக மக்கள் அப்புனிதமான நதியை தங்கள் பாப விமோச்சனங்களுக்கு பயன்படுத்தி புனிதமடைந்தனர். தெய்வத்தன்மை பொருந்திய கங்கையின் செல்வாக்கினால் பாபங்கள் நீக்கப்பெற்றனர். பகீரதனின் மூதாதையர்களும் மும்முறை புண்ணியத்துவம் பெற்ற கங்கை நீரினால் செய்யப்பட்ட உத்தர கிரியைகளினால் நற்கதி அடைந்தனர். பகீரதன் பூலோகத்திற்கு கங்கையை கொண்டு வந்ததன் காரணத்தால் அவன் அப்புனித நதியின் தந்தை என்று புகழ்பெற்றான். அந்நதிக்கும் பாகீரதி என்ற பெயர் வந்தது. பித்ருக்களுக்காக இயற்றிய சடங்குகள் முடிந்த பிறகு பகீரதன் அயோத்திக்கு திரும்பினான். தன் தந்தை பாட்டன் ஆகியவர்களின் அதிப்பிரியமான இஷ்டங்களை பூர்த்தி செய்ய முடிந்ததை நினைத்து இன்புற்றான். தன் பிரஜைகள் தன்மேல் கொண்ட சுயமான பக்தி வணக்கங்களை பெற்று பல வருடங்கள் தன் ராஜ்யத்தை அமைதியுடன் அரசாண்டான். கடைசியாக தானும் தன் உடலை நீத்தான் என்று விஸ்வாமித்திரர் உரைத்தார். விஸ்வாமித்திரர் அவ்வாறு ராமரின் முன்னோர்கள் வரலாற்றை இயம்பும் போது ராமனும் லக்ஷ்மணனும் கூர்ந்து கவனத்துடன் கேட்டனர். அந்நிகழ்ச்சிகளை கேட்டு அவர்கள் பரவசமாயினர். ஆனால் நள்ளிரவு அணுகவே அவர்கள் படுக்கைக்கு சென்று துயிலுறும்படி முனிவர் பணித்தார். பிறகு அவர்கள் தங் குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கி அந்நதியின் செறிந்த மணலின் மேலேயே படுத்துறங்கினர். ராமலக்ஷ்மணர்களுக்கு தூக்கம் வரவில்லை. அவர்கள் குருவின் கட்டளைப்படி மணல் மேல் சாய்ந்து படுத்தனர். அப்படி படுத்தது ஓய்வுக்காக அன்று. அவர்கள் கங்கை வானுலகத்தினின்று பூலோகத்திற்கு இறங்கிய அதிசயமான வரலாற்றை கண்முன் நிறுத்தி அதை நினைத்து படுத்திருந்தனர். காலை நேரமும் அணுகியது. ஆதலால் ஒவ்வொருவரும் துயிலெழுந்து நதியில் காலை கடன்களையும் சடங்குகளையும் முடித்துக்கொண்டு மேற்படி யாத்திரைக்கு வேண்டிய முன்னேற்பாடுகள் செய்தனர். அன்பார்ந்த நேயர்களே, ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 7 இன்னும் வளருகிறது. இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.
0: சாய் அன்பர்களே, மெய் அன்பர்களே, நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறுகிறது தெய்வத்தின் அருளுரை. பகவான் அவர்கள் 2009 ஆண்டு நவம்பர் மாதம் 22 தேதி பட்டமளிப்பு விழாவில் ஆற்றிய உரையின் 3வது பாகத்தினை தமிழாக்கத்துடன் கேட்டு மகிழ்வோம். தமிழாக்கத்தினை அளிக்கிறார் சேவாதள தொண்டர் திரு வெங்கடேஷ் அவர்கள்.
3: இறைவன் என்றும் சாட்சிபூதமாகவே இருக்கிறார். இறைவன் சிலருக்கு அருளுவது, சிலருக்கு அருளுவது இல்லை போன்றெல்லாம் எந்த வியாபாரத்திலும் ஈடுபடுவதில்லை. அவர் யாருக்கும் தண்டனை கொடுப்பதும் இல்லை, யாருக்கும் வெகுமதி அளிப்பதும் இல்லை. அப்படியே தண்டனை வழங்கினாலும் அது நம்முடைய நன்மைக்காகத்தான்.
4: கஷ்டங்களுடனும்
3: நாம் அனுபவிக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நம்முடைய செயல்களின் விளைவுகளே.
4: மனம் சேசேட்டு மனசு யொக்க பிரமலு அநேகங்கா உண்டாய்.
3: உண்மையில் நாம் செய்யும் பலவிதமான செயல்களும் நம் மனத்தின் உந்துதலாலே நடைபெறுகின்றன.
4: மன நுஞ்சி வச்சேட்டு விசுவாசம் அதையே பிரம்மா.
3: மூச்சை உள்ளிழுப்பதும் வெளிவிடுவதும் ஆகிய சுவாசித்தலே பிரம்மனாகும். அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குவியல் ஆகின்றது.
4: அதே மைண்ட்,
3: அந்த எண்ணங்களின் குவியலே மனமாகும். நம் மனத்திலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் பேச்சாக உருவாகின்றன. பேச்சு தோன்றும் இடம் மனமே ஆகும். மூச்சை உள்ளிழுத்தலும் வெளியில் விடுதலும் ஒன்று சேர்ந்த சுவாசமே மனமாகும். ஆதலால் மூச்சை உள்ளிழுத்தலும் வெளியில் விடுதலுமான அந்த சுவாசமே பிரம்மன்.
4: அநேக கோரிக்கை செயல்படுவது விஷ்ணு. அதே மைண்ட்,
3: மனம் என்பது பலவிதமான ஆசைகளின் மொத்த வடிவமே. மனத்தில் இருந்தே வார்த்தைகள் உருவாகின்றன. அவ்வார்த்தைகள் வாயால் பேச்சாக வெளிப்படுத்தப்படுகின்றன. மனமே உலகில் நிகழும் எல்லா நடவடிக்கைகளுக்கும் காரணம். நாம் உச்சரிக்கும் வார்த்தைகளே பிரம்மமாக இருக்கிறது. செயல்களுக்கும் செயலாற்றும் திறமை இல்லாமல் இருப்பதற்கும் அதுவே காரணமாகின்றது. ஒளிமயமானது வாக்காக இருக்கிறது. நித்தின் மொத்த வடிவமே. மனத்தில் இருந்தே வார்த்தைகள் உருவாகின்றன. அவ்வார்த்தைகள் வாயால்

0: மேலானதான பராத்பரமானது
1: மாயாமயி
0: மாயையானது
1: சீமையி
0: செல்வமும் வளமுமானது.
1: కాబట్టి ఈ వాకులంతా కూడాను కేవలము ఒక శివుడు
0: వార్తెగల్ శివపెరుమాని కురిపిడిగిన్నన
1: అనేక విధమైనటువంటి ఒక దారం చేసుకున్నటువంటి మైండ్ విష్ణు
0: పల నూల్గలాల్ పిన్నపట్ట ఇళై పోన్று పల విధమైన ఎన్నంగలాల్ పిన్నపట్ట మనం ఎంబదై ఉనర్తువదు విష్ణు.
1: వచ్చేటువంటి విశ్వాస విశ్వాసమే బ్రహ్మ.
0: మూచ్చై ఉల్లిడుతలం వెళివిడువదుమాగియ శ్వాసం ఎంబదు பிரம்மனை குறிக்கிறது.
1: కాబట్టి బ్రహ్మ విష్ణు మహేశ్వరుడు బయట ఎక్కడో పోలేక,
0: எனவே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் வெளியில் எங்கும் இல்லை,
1: மனதிலே உண்டாய்.
0: அவர்கள் மூவரும் உங்களுக்குள்ளேயே இருக்கிறார்கள்.
1: కాబట్టి you are God.
0: ஆகவே நீங்களே கடவுள்.
1: God ஏக்கடோ வெட்கலக்கலேது.
0: கடவுளை தேடி எங்கும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை.
1: துக்கமுக்கு ஆனந்தமுக்கு மனசே காரணம்.
0: சுகம் துக்கம் ஆகிய உணர்வுகளுக்கு மனமே காரணம்.
1: மனசு காரணம்.
0: மனம் ஒன்று மட்டும்தான் சுகதுக்கங்களுக்கு காரணம்.
1: வாக்குழு சப்த பிரம்மமயி
0: வார்த்தைகள் ஒலி வடிவாகிய பிரம்மனை குறிப்பிடுகின்றன.
1: சராசரமயி
0: அது எங்கும் நிறைந்திருந்தாலும் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருந்தாலும் இயக்கமற்றதாகவும் இருக்கிறது. அதுவே விளக்கமானதாகிய அறிவின் ஒளி, ஞானத்தின் ஒளி. அதுவே பேச்சு என்னும் தன்மையாலும் குறிப்பிடப்படுகிறது.
1: கவி இதந்தா கூட எக்கடி வந்துனாய் ஏமோ வந்துனாய் அனுகுட்டம் காரி எக்கடி ராவட்டம் இந்த மரணம்.
0: நாம் இவை யாவுமே வெளியில் எங்கிருந்தோ வருகின்றன என்றுதான் நினைக்கின்றோம். ஆனால் அப்படி இல்லை, அவை நமக்குள் உள்ளுறைபவையாக
1: இருக்கின்றன.
0: அதனால் ஒன்றே ஆன தன்மை உள்ளதுதான் தன்னை பல்வேறு வடிவங்களாக்கி வெளிப்படுத்துகிறது.
1: அதனால்தான்
0: ஒன்றில் இருந்தே பலவும் இருப்பதாக நாம் உணர்கிறோம்.
1: கல்க எக்ஸ்பீரியன்ஸ் நான் மனசு நினைச்சே வந்துனாயி நேனே தேவுடு நேனே இது விசுவாசாన్ని திடம் చేసుకుంటే தப்பக நீவு பிரம்மவுதாவு.
0: அதனால் இந்த உணர்வுகளின் அடிப்படையில் நான் கடவுள் நான் கடவுள் என்று எப்பொழுதும் நினைத்து வந்தால் நீங்கள் கண்டிப்பாக கடவுள் என்றே ஆகிவிடுவீர்கள்.
1: ஏமாத்திரமும் மாற்று உண்டது.
0: இது எந்த நிலையிலும் மாறாதது. நீங்கள் உங்களை இன்னார்தான் என்று இனம் கண்டுகொண்டால்
1: அநேக வைப்போத்தை
0: அப்பொழுது நீங்கள் பல்கி பெருகிவிடுவீர்கள்.
1: கனுக டிசைர்ஸ் செய்யக்கூடாது.
0: ஆசைகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது.
1: லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட்.
0: குறைந்த சுமை நிறைந்த வசதி சௌகரியமான பிரயாணம்.
1: கோரிக்கைகளை தகிச்சுக்கோங்க.
0: நீங்கள் உங்கள் ஆசைகளை குறைத்துக் கொள்ள வேண்டும்.
1: கோரிக்கை வந்துட்டாய் சுவாசம்.
0: ஆசைகள் வரத்தான் செய்கின்றன. குறைத்துக் கொள்ள வேண்டும்.
1: ஏ டிசைர் நமக்கு மச்சிதி ஏ டிசைர் நமக்கு செட்டதி அது விசாரணை சூரியமாய் போது.
0: எந்த ஆசை நல்லது எது கெட்டது என்று புரிந்து தரம் பிரித்திட வேண்டும். காமக்ரோத லோபம் ஆகிய தீய பண்புகளும் மனத்தில் இருந்தே எழுகின்றன.
1: பெண்ணு சேசுகுட்டே பாரிசாலா பிரேமாட்ட.
0: ஒருவன் திருமணமானதும் தன் மனைவியை மிகவும் ஆழமாக நேசிப்பதாக கூறுகிறான்.
1: காரி கொஞ்ச ஏதா தன் யொக்க இஷ்டம் விருத்தங்க தெரிகிறப்படு ஆமை துவேஷம்.
0: ஆனால் அவள் அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக எதையாவது செய்தால் கோபம் கொண்டு அவள் மீது வெறுப்பை வளர்த்துக்
1: கொள்கிறான்.
0: வெறுப்பு எழுவதால் கோபமே அவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இடைவெளியை ஏற்படுத்துகிறது. இந்த பிரிவால் அவன் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடுகிறது.
1: கல்க ஏ கோபமும் லேக்குண்டா ஏ ஆச்சரியம் லேக்குண்டா ఏకంగా ఉంటే

0: இதிலும் சுகந்தா உண்டார்.
1: கோபம் இல்லை, வேறுபாடு இல்லை, கர்வம் இல்லை என்று வாழ்ந்தால் அவர்கள் என்றுமே ஒற்றுமையாக இணைந்து சுகமாக வாழலாம்.
0: கனுக்க பிள்ளைக்கு
1: மாணவர்களும் அதுபோன்றே அவர்களுக்கும் ஆசைகள்
0: உள்ளன.
1: நீங்கள் எம்ஏ பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்.
0: இதில் பிள்ளைகள்
1: அதற்கு பிறகு இன்னும் ஒரு பட்டம் வாங்க
0: நினைக்கிறீர்கள்.
1: அதன் பிறகும் இன்னும் உயர்ந்த பட்டங்களை பெற விரும்புகிறீர்கள். அப்படியே மாணவர்கள் செய்கிறார்கள். மாணவர்கள் பட்டங்களை அடுக்கிக் கொண்டே போவதால் முன்பை விட தங்களை மிகவும் பலம் பொருந்தியவர்களாக நினைக்கிறார்கள். ஆனால் மேலும் மேலும் பெறும் பட்டங்களால் அவர் அமைதியற்றவராகிறார்.
0: சுகமே உண்டது,
1: சந்தோஷத்தின் சுவடே இல்லை. எதை கற்கிறாரோ அதை நடைமுறையில் பின்பற்ற வேண்டும்.
0: ஆச்சரியம் பெற்றுக்கொண்டே
1: நடைமுறையில் பின்பற்றாத போது அக்கல்வி எந்த நன்மையையும் தராது, தீமையையே தரும்.
0: கனுக்க ஏது சதுவினாவோ தன்னை ஆச்சரியோ பெற்றாரே.
1: ஆகவே எவற்றையெல்லாம் கற்கிறோமோ அவற்றின்படி நடக்க வேண்டும்.
0: பிராக்டிஸ் லேகபோதே அன்னி கூடலும் செல்லி போத்தாய்.
1: அப்படி நடைமுறையில் பின்பற்றாவிட்டால் தோல்வியைத்தான் சந்திக்க நேரிடும்.

நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.